0: தினம் வெள்ளிக்கிழமை காலை 7:35 கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒளிபரப்பல், செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்வை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒளிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்றுவிடாமல் பிறருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள்.
1: ஜன்மபூமி இக்ஸத் ஸ்ரீலங்கா சங்கமின் லோபுரா விசிறி சிட்டின ஸ்ரீலாங்கிக சன்னான்கே ரசவிந்தனை சதா மௌபிமே காலீன மேன்ம ஐதிஹாசிக தொரத்துரு ரசபார கீதத் குவன்முதிரி நாட்டி சா வெனத் விசேஷாங்கா திரகின பிளானட் எஃப்எம் 104.5 ගුවන් තරංග ඔස්සේ සෑම බදාදාකම රාත්‍රී 8:15 ගුවන්ටු සුවන රසමාංජුසාව. දැන් ඔබට සත්‍යයක් මුළුල්ලේම www.planetaudio.org.nz වෙබ් අඩවිය හරහා මීට සවන් දිය හැකියි. ප්ලැනට් FM 104.6 ඔස්සේ සෑම බදාදාකම රාත්‍රී 8:15 එක්සත් ශ්‍රී ලංකා සංගමයේ අනුග්‍රහයෙන්
2: Each week, around 3,000 units of blood are required to cover the needs of hospitals throughout New Zealand. Every drop counts. If you're over 16 and weigh more than 50 kilos, you can probably give blood. Go to nzblood.co.nz or call 0800-GIVE-BLOOD to book an appointment. You could save a life on your lunch break.

ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், இராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: Tell your Tamil friends about Mutamil Osai, a national and international news, music and interviews show making for some great radio for our Tamil senior citizens every Saturday morning right here on 104.6 FM at 7:15. Starting up at 7:50 is another program for our Tamil community, Mutamil Sangam.
2: I like and love Auckland because it's very green and it's very natural. I live here from the last long time, so I love it.
3: Loving Auckland.
4: I just love our community, but I love Auckland for its buzz.
3: I love Auckland for its buzz.
4: It's a playground out there.
5: The thing that I really like is the cultural diversity, the many languages and the enrichment through all the different cultures, faiths. I think that's fascinating.
3: 104.6 Planet FM, our diverse city.
6: இரண்டாயிரத்தி 2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க

0: உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.
1: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி, உங்களுக்கான நிகழ்ச்சி. கேளுங்கள், பயன்பெறுங்கள். உங்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அன்பின் குரல் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் ஒலிக்கும். அன்பின் குரல்

0: முத்துப்ளூஸை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகிழ்வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஆகஸ்ட் மாதம் 15 சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே இன்றும் வளவை போன்று முதலில் வருவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
1: வணக்கம் சன், வணக்கம் நேர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் அடக்கமுடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். மனதில் கோபம் தோன்றாமல் தடுத்து கல்வி அறிவோடு அடக்கமாக வாழ்பவரை அறக்கடவுள் தானே அவர் செல்லும் வழியில் சென்று தேடி வந்து போற்றும் என கருத்துரை தருகின்றனர். கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் என்னும் சொற்றொடருக்கு மனதின் கண் வெகுளி தோன்றாமல் காத்து கல்வி உடையவராய் அடங்குதலின் வல்லவன் என பழைய உரைய ஆசிரியர்களும் சினம் காத்து அதை அடக்கம் பயின்று ஒழுகுபவன் என இன்றைய சில உரை ஆசிரியர்களும் விளக்கம் தருகின்றனர். கல்வி கற்காமல் இருப்பது அடக்கமின்மைக்கு ஒரு காரணம். அறத்தை நோக்கி கற்கும் கல்வி அடக்கத்தை தரும். மாறாக அறத்தை நோக்கி கற்காத கல்வி ஆணவத்தை தரும். ஆணவம் அடக்கத்தை தராது. சினங்காத்து உண்மையான கல்வியை கற்று ஒருவன் தன்னடக்கம் கொண்டவனாக இருப்பின் அவன் நிறைவான மனிதனாவான் எனவும் குறிப்பிடுகின்றனர். இத்தகைய மனிதருக்கு உதவும் தருணங்களில் அவர் வழியில் அறக்கடவுள் காத்து நிற்கும் என விளக்கம் தருகின்றனர். சினங்காத்து நல்வழியில் நடப்பவர்க்கு அறமே துணையாக இருக்கும் என்னும் உயர் கருத்தினை இக்குறள் வலியுறுத்துகின்றது எனலாம். கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு சிறப்பு கண்ணோட்டம். ஏவிஎம் திரைப்பட நிறுவனத்தை உருவாக்கிய ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய நினைவு தினம் ஆகஸ்ட் மாதம் 12. அவர் தமிழ் திரைப்படத்துறையிலே மாபெரும் புரட்சி மிக்க பல திரைப்படங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர்

0: திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
1: ஏ வி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் தென்னிந்திய சினிமா வரலாற்றில் அழியாத தடம் பதித்த முன்னோடி. 1907 ஆண்டு பிறந்த அவர் 1904

முதலில் பாராட்டுவதே இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டாக இருந்தது. பிறகு சின்ன சின்னதாக பாராட்டுகள் தொடங்கி பரிசுகள் வரை விழுந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் பாராட்டுகளிலேயே ஒருவர் ஊக்கப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம். சில நேரம் நாமவே கொடுத்து விடுகின்றோம், பல நேரம் அவர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் செய்யும் வேலைக்கு கூட அடுத்தவரின் அன்பை பெற வேண்டும் என்று நினைப்பது. ஓர் அரசு அதிகாரி தான் செய்ய வேண்டிய வேலைக்கு கூட லஞ்சத்தை எதிர்பார்ப்பது போல பாராட்டுகளிலேயே திளைத்த மனது குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட லைக்குகள் வரவில்லை என்றாலும் கூட குழப்பமடைகிறது. வாழ்வில் ஆகப்பெரும் தோல்வியை கண்டதாக விம்முகிறது. நம்முடைய மகிழ்ச்சியை அடுத்தவர் காட்டும் அன்பில் அடகு வைத்த பிறகு நாம் நாமாக வாழ்வது என்பது அரிதினும் அரிது எனும் சமூக வலைதள கவிதையோடு இந்த வார நிகழ்ச்சிகளை முடிக்கின்றேன். இந்த வார நிகழ்ச்சியில் முத்தமிழ் சங்கத்தின் 25வது ஆண்டு விழா மலரில் தமிழ் சங்கத்துடன் என் பயணம் என்ற கட்டுரை தந்த அன்பு சகோதரி சுஜாதா கோமதி நாயகம் அவர்களுக்கும், இந்த வார பாடல்களை தெரிவு செய்து தந்த அவர்களுக்கும், வழமை போல் நல்ல பல கருத்துக்களை தந்த அன்பு சகோதரி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச் சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

ஆலயம் திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன் அன்பர்களே. இன்றைய தியானம் தாயின் உள்ளம். தன் குழந்தையிடத்து குற்றம் ஒன்றும் காணாது குணமே காணும் பாங்குடையவள் தாய். என் தாயே, உனது அருளாலன்றி உய்யும் ஆறு நான் அறிகிறேன். கடவுளை நோக்கி நாம் ஓரடி சென்றால் அவர் நம்மை நோக்கி 10 அடி வருகின்றார். பெற்ற தாய் படைத்துள்ள உள்ள கசிவு கடவுளின் கருணையே ஆம். தாயின் உள்ளத்தை அறிபவன் கடவுளின் கருணையை அறிபவன் ஆகின்றான். எத்தன்மை குற்றம் இயற்றிடனும் தாய் போருக்கும், அத்தன்மை நின்னருளும் அன்றோ பராபரமே என்பார் தாயுமானவர். வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் வரலட்சுமி விரதம் மற்றும் திருவிளக்கு பூசை வரும் வெள்ளி 21ஆம் நாள் மாலை 6:15 இருந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. மாலை 6:15 லலிதா சகசரநாம பாராயணம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 7 மணி அளவில் திருவிளக்கு பூசைக்கான சங்கல்பம், கணேச பூஜை, திருவிளக்கு பூஜை நடைபெறும். 7:45 நித்திய பூஜை, மகாதீபாரதனை தமிழரசிக்காக நடைபெற்று அதைத் தொடர்ந்து மகா பிரசாதம் வழங்கப்படும். இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றோம்.

இன்றைய நாயன்மார் வரிசையில் நாம் காண இருப்பவர் காரி நாயனார். திருக்கடவுர் என்னும் தலத்தில் தோன்றியவர் காரி நாயனார். தமிழில் பெரும் புலமை வாய்ந்தவராக விளங்கினார் அவர். அக்காலத்தில் பல பழைய பாடல்களுக்கு சொற்கள் தெளிவாக இருப்பினும் பொருள் விளக்கமில்லாமல் இருந்தமையால் அந்த பாடல்களை மக்கள் நாடாமல் போயிருந்தனர். அதனால் அவை வழக்கிழந்து வந்தன. இதனை அறிந்த காரியார் அத்தகைய பாடல்களை எல்லாம் தொகுத்து ஒரு கோவையாக்கினார். அந்த பாடல் தொகுதிக்கு காரியார் கோவை என்ற பெயர் வழங்கியது. அறத்தை செய்பவர்கள் சிறந்தவர்களே, ஆனால் அவ்வறத்தை மங்காமல் காப்பாற்றி வருகின்றவர்களை பின்னும் சிறந்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். அறம் செய்தார் பெயரையும் அறத்தையும் தம் பெயரையும் மறையாமல் நிலைநிறுத்துகின்றவர்கள் அவர்கள். அப்படியே நூல் செய்த புலவர்கள் போற்றுவதற்கு உரியவர்கள். ஆனால் அந்த நூல்களும் பாடல்களும் நாளடைவில் மறைந்து போகாமல் அவற்றை பாதுகாத்து வருபவர்கள் மிகவும் பாராட்டுதற்கு உரியவர்கள். புதிய கோவில் கட்டுவதை விட பழைய கோவிலை பாதுகாத்தல் சிறந்தது. அப்படியே புதிய பாடல் இயற்றுவதை விட பழம் பாடல்களை காப்பாற்றுவது சாலச்சிறந்தது. காரியார் இந்த அரிய காரியத்தை செய்தார். பொருள் அறியாமையால் மக்கள் மறந்து போன பாடல்களை தொகுத்து கோவையாக்கி மீண்டும் உலவச் செய்தார். அதோடு மற்றொரு பெருஞ்செயலையும் செய்தார். பொருள் தெரிய வராத காரணத்தால் தான் அந்த பாடல்களை மக்கள் புறக்கணிக்கலாயினர். இதனை அறிந்த காரியார் தாம் தொகுத்த செய்யுட்களுக்கு உரை கண்டு விளக்கினார். அவற்றை சேர சோழ பாண்டிய மன்னர்களிடம் சென்று கூறி நயமாக உரை விரித்தார். அவற்றை கேட்ட மன்னர்கள் உவந்து காரியாரை பாராட்டி பரிசில் வழங்கினர். பெருநிதி அளித்தனர். அந்த நிதி இறைவன் திருவருளால் வந்தது எனக் கொண்ட காரியார் அதனை தக்க வழியில் பயன்படுத்த எண்ணினார். ஆங்காங்கே சிவபெருமானுக்கு கோவில்கள் கட்டினார். பழைய சொற்கோவில்களுக்கு உயிரூட்டி யாவரும் பயன்பெற செய்த புலமை தொண்டோடு கற்கோவில்களையும் கட்டி அன்பர்கள் பயனடைய செய்தார். இந்த இரண்டினாலும் மக்கள் அனைவருடைய

0: பேரன்புக்கு அவர் உரியவரானார். சிவனடியார்களை வழிபட்டு அவர்களுக்கு வேண்டியவற்றை அளித்து போற்றினார். இவ்வாறு பல தொண்டுகளை செய்து பலரும் போற்ற வாழ்ந்து சிறப்புற்றார் காரிநாயனார்.
1: வணக்கம் அன்பர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை நமது திருக்கோவிலில் சில தொண்டார்வலர்கள் மசாலா தோசை மற்றும் மசாலா தேநீர் விற்பனை செய்து வருகின்றனர். அவர்களது சிரமதானம் மூலம் நமது திருக்கோவில் சிறப்புற நடத்த நிதி திரட்டுகின்றனர். அன்பு நெஞ்சங்களே, உங்களால் இயன்ற பொருள் உதவியோ பண உதவியோ அல்லது சிரமதானமோ செய்ய வேண்டுகின்றோம். அல்லது சனிக்கிழமை காலையில் வந்து உணவருந்தி அதன் மூலம் உங்கள் பங்களிப்பை தரலாம் என அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மற்றொரு அறிவிப்பு, வெள்ளி மாலை 6:30 மணி அளவில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்று வருகின்றது. 9 வாரம் இந்த பாராயணத்தில் கலந்து கொண்டால் நீங்களும் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை மனநமாக சொல்ல இயலும் என்பதை கண்கூடாக கண்டோம். ஆகவே லலிதா சகஸ்ரநாமத்தை பயில விரும்பும் அன்பர்கள் வெள்ளி மாலை 6:30 திருக்கோவிலுக்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம்.

நண்பர்களே வணக்கம். இன்று நமது வானொலி வழியாக ஒரு அற்புதமான தத்துவ பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். மனித வரலாற்றில் என்றென்றும் விடை தேடப்படும் ஒரே கேள்வி, கடவுள் யார்? அந்த கேள்விக்கு பாரத மண்ணின் நான்கு பெரும் ஞானிகளான திருவள்ளுவர், வால்மீகி, கம்பன் மற்றும் வியாசர் ஆகியோர் தங்கள் காவியங்களின் மூலமாக என்ன பதில் சொல்லுகின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கப் போகின்றோம். முதலில் நாம் உலக பொதுமறையை தந்த திருவள்ளுவரிடம் செல்வோம். வள்ளுவரிடம் போய், ஐயா, கடவுள் யார் என்று கேட்டால் அவர் எந்த குறிப்பிட்ட மத கடவுளையோ உருவத்தையோ கை காட்ட மாட்டார். அவர் மிக அழகாக, கடவுள் என்பது பிரபஞ்சத்தின் ஆதி, அது தூய அறிவின் வடிவம் என்பார். தனது முதல் குரலிலேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று, எழுத்துக்களுக்கு ஆ எப்படியோ அப்படியே உலகிற்கு மூலமாக இருக்கும்

0: ஒரு பேராற்றலை அவர் கடவுள் என்கின்றார். வள்ளுவர் கடவுளை வாலறிவன் என்கின்றார். அதாவது மாசற்ற பேரின்ப வடிவம். அவரிடம் ஆசை, கோபம், வெறுப்பு எதுவும் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பதுதான் அதன் பொருள். அப்படிப்பட்ட ஒரு தூய சிந்தையை, அறநெறியை நம் மனதில் கொண்டு வருவதுதான் இறைத்தன்மை என்கின்றார் திருவள்ளுவர். சுருக்கமாக சொன்னால், வள்ளுவரின் கடவுள் ஒரு மனிதன் வாழ வேண்டிய உன்னத ஒழுக்கத்தின் எல்லை. அடுத்து வடமொழியில் ராமாயணத்தை தந்த ஆதிகவி வால்மீகியிடம் திரும்புவோம். வால்மீகியின் பதில் மிகவும் சுவாரஸ்யமானது. அவர் கடவுளை விண்ணுலகில் தேடவில்லை. அவரை பொறுத்தவரை தர்மத்தை முழுமையாக தன் வாழ்வில் கடைபிடிக்கும் ஒரு மாமனிதனே கடவுள். தர்மமே உருவெடுத்து மனிதனாக வந்தால் அவன் தான் ராமன் என்பார். வால்மீகி ராமனை ஒரு கடவுளாக காட்டவில்லை. மாறாக எல்லா மனித பலவீனங்களும் கஷ்டங்களும் கொண்டு ஒரு சாதாரண மனிதனாகவே காட்டுகின்றார். ஆனால் அத்தனை துன்பங்கள் வந்தபொழுதும் அவர் தர்மத்தை விடவில்லை. கொடுத்த வாக்கை காக்க அரியணையை துறந்தார். காடுகளுக்கு சென்றார். சத்தியம், பொறுமை, கடமை உணர்வு ஆகியவற்றின் உச்சமாக வாழும் ஒரு மனிதனின் குணமே தெய்வீகம் என்கின்றார் வால்மீகி. சரி, இப்பொழுது நம் தமிழ் மண்ணின் கம்ப நாடானிடம் வருவோம். வால்மீகி காட்டிய மனிதராமனை கம்பன் பக்தி பெருக்கொடு பரம்பொருள் முழு அவதாரமாக மாற்றுகின்றார். கம்பனிடம் கடவுள் யார் என்று கேட்டால், அவர் கடவுள் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும் பேரொருள் என்பார். உலகம் யாவையும் தாமுழ வாக்கலும் இணை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா, அழகில்லா விளையாட்டுடையார் அவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று பாடிய முதல் பாடல் மூலமாக உலகை படைத்து காத்து அழிக்கும் மகாசக்தியாக இறைவனை வணங்கும் கம்பன் அவன் குணத்தை எப்படி விளக்குகின்றார் தெரியுமா? அன்பில் மூலமாகத்தான். வேடனாக குகனையும் குரங்கினத்து சுக்ரீவனையும் எதிரியின் தம்பியான விபீஷ்ணனையும் இன்று முதல் நீ என் தம்பி என்று குலம் பார்க்காமல் சாதி பார்க்காமல் கட்டி அணைக்கும் பேரன்பு இருக்கின்றதே, அந்த எல்லையற்ற கருணையே கடவுள் என்கின்றார் கம்பன். கம்பனின் பார்வையில் எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் என்பது அன்பின் மூலமாக மட்டுமே எட்டக்கூடிய ஒன்று. இறுதியாக மகாபாரதத்தையும் பகவத்கீதையையும் நமக்களித்த வேத வியாசரிடம் வருவோம். வியாசரின் கடவுள் கொள்கை மிகவும் ஆழமானது, தத்துவார்த்தமானது. அவர் கிருஷ்ணனின் வடிவில் கடவுளை காட்டுகின்றார். வியாசரிடம் கேட்டால், கடவுள் என்பவர் இந்த உலகத்தை இயக்கும் பிரபஞ்சத்தின் சூத்திரதாரி என்பார். பகவத்கீதையில் கண்ணன் காட்டும் விஸ்வரூபம் இந்த அண்ட சராசரங்களும் காலமும் விதியும் இறைவனுக்குள்ளே அடக்கம் என்பதை உணர்த்துகின்றது. வியாசரின் கடவுள் நமக்கு ஒரு மிக முக்கியமான தத்துவத்தை விளக்குகின்றது. நீ உன் கடமையை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. தர்மம் அழியும் பொழுது அதை காக்க யுகந்தோறும் அவதரிக்கும். அதே நேரத்தில் உலகியல் வாழ்க்கையில் தர்மத்தை நிலைநாட்ட தந்திரங்களையும் உபாயங்களையும் பயன்படுத்தும் ஒரு துடுக்கான அறிவு கூர்மையுள்ள வழிகாட்டியே வியாசர் காட்டும் கடவுள். நேயர்களே, இந்த நான்கு பேராசான்களின் பதிலையும் நாம் சுருக்கி பார்த்தால் ஒரு உண்மை விளங்கும். வள்ளுவர் கடவுளை அறிவாகவும் அறமாகவும் பார்க்கின்றார். வால்மீகியோ கடவுளை சத்திய மனிதராக பார்க்கின்றார். கம்பன் கடவுளை கருணை கடலாக பார்க்கின்றார். வியாசர் கடவுளை பிரபஞ்சத்தின் விதியாக பார்க்கின்றார். பெயர்களும் வடிவங்களும் மாறினாலும் இவர்கள் நால்வரும் காட்டும் கடவுளின் குணம் பொதுவானது. அன்பு, அறம் மற்றும் கடமைதான் இவைகள். நாம் நம் வாழ்வில் தர்மத்தோடும் அன்போடும் வாழும் பொழுது நம்முள் தெய்வீகம் மலர்கின்றது என்பதே இவர்களது செய்தி. அன்பர்களே, மீண்டும் மற்றொரு இலக்கிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஆலயம் இளங்கோ.
1: வணக்கம் அன்பர்களே. நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல்நலம், நட்பு ஆகியவற்றை பல

ஏற்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அளிக்கும். புதனோ செல்வம் வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம் மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள் உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம்.

பகலும் இரவும் பயில்கின்ற பூசை இயல்புடை ஈசற்கு இணை மலராக பகலும் இரவும் பயிலாத பூசை சகலமும் தான் கொள்வான் தாழ் சடையோனே என்பது திருமந்திரம் 1855 பாடல். நமது சூரிய கலை மற்றும் சந்திரக்கலை என்ற ஈட மற்றும் திங்கள நாடிகள் இணைந்து சுக்ஷ்மனா என்ற நாடி செயல்படும். அவ்வாறு செயல்படும் பொழுது செய்யும் தியானம் இறைவனுக்கு இணையான மலராகும். அப்படி இல்லாத நிலையிலும் செய்யும் பூஜைகளும் இறைவனுக்கு செல்லும் என்றாலும் முன்னர் சொன்னது மிகவும் சிறப்பானது. வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் வரலட்சுமி விரதம் மற்றும் திருவிளக்கு பூசை வரும் வெள்ளி 21 நாள் மாலை 6:15 இருந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. மாலை 6:15 லலிதா சகசரநாம பாராயணம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 7 அளவில் திருவிளக்கு பூசைக்கான சங்கல்பம், கணேச பூஜை, திருவிளக்கு பூஜை நடைபெறும். 7:45 நித்திய பூஜை, மகாதீபாரதனை தமிழரசிக்காக நடைபெற்று அதைத் தொடர்ந்து மகாபிரசாதம் வழங்கப்படும். இந்த விழாவிலே கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கின்றோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.